0: Shakti, and this is Pala Shakti remark into a counter-attack against his party of the TVK. At a rally, Udayanidhi's talent chanted Om Kali Jai Kali, and this was before the crowd raised slogans targeting the TVK party. The BJP has slammed Udayanidhi's talent over the remarks, accusing him of using a Hindu religious mantra while attacking his political rival.
1: Om Shakti Parasakti! ஓம் சக்தி பராசக்தி. அப்புறம் ஏன் இந்த தீய சக்தி நம்மளை பார்த்து தினம் தினம் இந்த மாதிரி அவதூறா அசிங்கமா ஆபாசமா பேசிக்கிட்டு ஒரே ஆபாச நதியா ஓடிக்கிட்டு இருக்கு நாட்டில்?
2: என்ன சொல்றாருனா, கடந்த 2 வருஷமாக சொல்லியிருக்கிறாரு ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லி திமுகவை சொல்லி திட்டி இன்னைக்கு அவர் எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு அவரு அப்போ எதிர்கட்சியா இருந்தாரு, நாம ஆளுங்கட்சியா இருந்தோம், பொறுப்பா கேட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம வாய்ப்பு, இப்ப நம்மட்டானு இப்போ நாம திருப்பி கொடுக்கணுமா வேணாமா? திருப்பி கொடுப்போமா? நான் சொல்றேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. சரியா? ஓம் காளி ஜெய் காளி. திருப்பி சொல்லுங்க. ஓம் காளி ஜெய் காளி. அவர் பேரை சொல்லாதீங்க, அழுவாரு. அதுக்கும் என்னதான் திட்டுவாரு. அவர் கட்சி பேரை சொல்லிடுங்க. சரியா? ஓம் காளி ஜெய் காளி. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு இந்த எலெக்ஷன்.
3: திமுகவை யாராலும் அழிக்க முடியாதுன்னு கனிமொழி மேடம் சொல்லுவாங்க, கலைஞர் சொல்லுவார் முன்னாடி. இப்ப யாருமே அழிக்க வேணாம். முக ஸ்டாலின் புள்ள உதயநிதி போதும் அழிக்கிறதுக்கு, அவங்களே அழிச்சுக்குவாங்க. திமுகவை அழிக்க வந்தவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்.
0: Right, and staying with the news of Tamil Nadu, let's get you the new scheme this is that has been launched by the Chief Minister. We're talking about the scheme in which he's offering a 1 gram 22 carat gold ring to eligible newborns in government hospitals. The first phase has basically about 1.28 lakh rings with babies that are born from the 22nd of June this year. Those are the babies that are eligible. The scheme draws on the Tamil tradition of the maternal uncle gifting newborns, and it is DMK's Udayanidhi Stalin who has accused the Vijay government of failing to deliver on key promises, whether it's about women's allowances or the aid for the youth, and also as far as the law and order situation is concerned, bringing about the topic of free LPG cylinders as well. And that is something that also has been brought up, talking about that crop waiver as well, the crop loan waiver that was promised by the TVK in the run-up to the elections, while also alleging, the situation as far as law and order that is going completely out of hand. So Udayanidhi Stalin slamming Vijay over the Karoo stampede and said that Vijay can never sleep peacefully. The government of Vijay meanwhile says that the gold ring scheme is aimed at encouraging deliveries in government hospitals. My colleague Vijay joining us in order to get us details. Vijay, of course, we have Udayanidhi Stalin talking about the other promises that have been made in the run-up to the elections haven't been fulfilled. And, talking about the law and order situation time and again, is Udayanidhi Stalin saying, why not focus on those issues rather than giving out gold rings?
4: Divya, that's right. Opposition parties have been questioning TVK government over various issues, especially for not fulfilling certain poll promises given by TVK party just before 2026 elections. But important aspect is now Chief Minister C. Joseph Vijay to launch the specific Thai Maman Thanga Modiram Seer Thittam, literally translated as Maternal Uncle Gold Ring Scheme. It's a very important scheme and one of the key poll promises of TVK party just before 2026 elections, Divya. Right now, we are at Rajaji, Madurai Rajaji Government Hospital. I like to show you. These are all the arrangements here just for Chief Minister C. Joseph Vijay's visit. And here only Chief Minister Vijay will be arriving in this building only. There is a conference hall where exactly Chief Minister going to launch his launch the specific scheme. As we speak, you see all supporters of Chief Minister Vijay also have gathered here just to took a glimpse of Vijay after becoming Chief Minister of Tamil Nadu. Is going to arrive for very first time in Madurai district also. We have a supporters also. Let's hear from him. In the scheme, Thai Maman Thanga Modiram scheme, evlo mukkiyam nenaikkringa
5: sir?
4: Why it is important?
5: Idu vande sadharana ele

0: கஷ்டப்பட்ட மைண்ட் வந்துருக்குங்களா, அதுக்கு வெரி வெரி ஆன்சர்.
1: முதலமைச்சர் சொன்னாரு ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷம் கொடுப்பேன், கொடுத்தாரா? கொடுக்கல. அதே மாதிரி வேலை இல்லா இளைஞர்களுக்கு மாசம் மாசம் 4,500 ரூபாய் உதவித்தொகை ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷம் கொடுக்கறேன்னு இந்த முதலமைச்சர் சொன்னாரு, கொடுத்தாரா? கொடுக்கல. அனைத்து இல்லங்களுக்கும் அனைத்து வீடுகளுக்கும் வருஷத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர் ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷம் கொடுப்பேன்னு சொன்னாரு, கொடுத்தாரா? இப்பதான் அதை பத்தி யோசிச்சிருக்கிறாரு. விவசாயிகளுக்கு அனைத்து பயிர்க்கடனும் உடனடியாக தள்ளுபடி செய்வேன் சொன்னாரு, கொடுத்தாரா? எதையும் கொடுக்கல. அதே நேரத்தில் சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கேட்டு போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும்.
2: நாம அத்தனை பேராலும் மறக்க முடியாத ஒரு சோக நிகழ்ச்சி கரூர்ல நடந்தது. பிரச்சாரம் பண்ண போறேன்னு சொல்லி ஒருத்தர் கிளம்பி போய் கிட்டத்தட்ட 10 மணி நேரம் தாமதமா போய் அங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் வெயில நிக்க வச்சு குடிக்க தண்ணி கூட கொடுக்காம ஒரு கழிவறை வசதி கூட செஞ்சு கொடுக்காம மிகப்பெரிய ஒரு ஜன நெருக்கடியை மக்கள் நெருக்கடியை ஏற்படுத்தி மேடையில் ஏறி வண்டி மேல ஏறி பாட்டு பாடி கிட்டத்தட்ட 41 பேர் இறப்பதற்கு காரணமாக இருந்தது யார் என்பது உங்களுக்கு தெரியும். அப்படி அந்த சம்பவத்துக்கு காரணமான ஒருத்தர், அந்த சம்பவத்திற்கு பிறகு கூட பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ஆறுதல் கூட சொல்லாம திரும்பி கூட பார்க்காம கரூர்ல இருந்து திருச்சிக்கு போய் அங்கிருந்து சென்னைக்கு ஓடி போனாரு. இன்னைக்கு அவர் முதலமைச்சர் ஆயிருக்கலாம், ஆனா இனிமே அவர் வாழ்க்கையில ஒரு நாள் கூட நிம்மதியா இந்த சம்பவத்தை நினைச்சு தூங்க முடியாது, நிம்மதியா தூங்க முடியாது. ஒரு ஸ்பெஷல் டீம் அறிவிச்சாரு, ஆனா இவங்க என்ன சொன்னாங்க, மாநில அரசு ஸ்பெஷல் டீம் அறிவிச்சா நாங்க ஏத்துக்க மாட்டோம், எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டு அதை கேட்டு வாங்கினாங்க, சிபிஐ விசாரணை வாங்கினாங்க. இன்னைக்கு அந்த சிபிஐ விசாரணை டெல்லியில இருக்கிறதுனாலதான் பாஜகவுக்கு ஒரு 1-ஆம் நம்பர் அடிமையாக இன்னைக்கு இந்த முதலமைச்சர் டம்மி முதலமைச்சர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்.
3: This is a historic scheme which a lot of people were expecting as a like because it is a Tamil sentiment, as Thai Mam is a Tamil sentiment and Tamil women's sentiment, and the CM has assured them like he'll be their Thai Maman and he'll be with their as a guardian, he'll safeguard the women and the children of this state, and that is the one assurance the CM has given before the election.
4: The purpose of this gold ring scheme for the newborn babies, the TVK government seems to be confused because they themselves don't know what the purpose and what the scheme intend to achieve in the healthcare system. Are they going to increase the standards of the government-run hospitals, or are they going to make government-run hospital the preferred choice of mothers who are expecting their child? The 5 points which Mr. Arun, the health minister, rolled out to be the purpose and intent of the scheme, none of the points mentioned about the quality of healthcare, the quality of delivery that will be given in the government-run hospitals.
5: They are spending money on schemes which will not help common man. See, the prices of all food commodities, rice, vegetables are going up. No action on that. And whatever he had promised, he had not done. The farmers are suffering. This government is not fighting with the Karnataka government for the release of water. So common man is totally left to suffer. Farmers are left to suffer.
6: So with the scheme, after June 22, babies who are born after June 22 will get gold ring hereafter. Designated centers have been established, and as soon as after this formal launch, now people, all newborn babies will get schemes from the government hospital itself. Moving on to next story from Tamil Nadu, it's regarding the bipole which have intensified war of words between TVK and DMK over various issues. We have Sam Daniel to speak more on this. Sam, over to you.
7: Thank you, Vijay. The war of words and the political temperature ahead of the upcoming by-elections to 2 of the 7 vacant seats in Tamil Nadu is getting louder and hotter in a sense, with both sides scoring brownie points and

0: Anthakam and Tarapuram will go for polls, and Chief Minister Vijay, who campaigned a couple of days ago in Tarapuram, called the DMK an evil force, and now the AIADMK is calling the ruling TVK as an evil force, saying that the party has betrayed, the party has poached its two MLAs, making them resign from these seats and then fielding the same candidates again in the same seats. And now EPS, the party chief, has said he has come seeking justice and asked people in these two seats to give him justice and to make sure the AIADMK candidates would win. But the TVK denies the allegations of poaching. They blame it on EPS's weak leadership, as they call, for the party MLAs resigning and switching to TVK, not wanting to wait for 5 more years. They say EPS had tried to forge an alliance with the party's arch rival, the DMK, and that had triggered not just anger but also outrage among party cadre and these leaders who had decided to switch. Here is a lineup of political reactions on this war of words ahead of the by-elections in Tamil Nadu.
1: கொஞ்சம் டச்சு விட்டு போச்சு. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. அப்புறம் ஏன் இந்த தீய சக்தி நம்மளை பார்த்து தினம் தினம் இந்த மாதிரி அவதூறா அசிங்கமா ஆபாசமா பேசிக்கிட்டு ஒரே ஆபாச நதியா ஓடிக்கிட்டு இருக்கு நாட்டில்?
2: என்ன சொல்றாருனா, கடந்த 2 வருஷமாக சொல்லியிருக்கிறாரு, ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லி திமுகவை சொல்லி திட்டி இன்னைக்கு அவர் எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு அவர் அப்போ எதிர்கட்சியா இருந்தார், நாம ஆளுங்கட்சியா இருந்தோம், பொறுப்பா கேட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம வாய்ப்பு, இப்போ நம்ம டர்ன். இப்போ நாம திருப்பி கொடுக்கணுமா வேணாமா? திருப்பி கொடுப்போமா? நான் சொல்றேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க, சரியா? ஓம் காளி ஜெய் காளி. திருப்பி சொல்லுங்க, ஓம் காளி ஜெய் காளி. அவர் பேரை சொல்லாதீங்க, அழுவாரு, அதுக்கும் என்னதான் திட்டுவாரு. அவர் கட்சி பேரை சொல்லிடுங்க, சரியா? ஓம் காளி ஜெய் காளி. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு இந்த எலெக்ஷன்.
3: திமுகவை யாராலும் அழிக்க முடியாதுன்னு கனிமொழி மேடம் சொல்லுவாங்க, கலைஞர் சொல்லுவார் முன்னாடி. இப்ப யாருமே அழிக்க வேணாம். முக ஸ்டாலின் புள்ள உதயநிதி போதும் அழிக்கிறதுக்கு, அவங்களே அழிச்சுக்குவாங்க. திமுகவை அழிக்க வந்தவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்.
4: The point is that this is a government made up of members who are becoming legislators for the first time. They have come to government without much of a political experience. So my sense is that the bureaucracy is wielding an undue amount of influence over them, and they still don't have the experience to overrule the bureaucracy or to rein in the bureaucracy. But I hope that these events will give them the experience to rein in the bureaucracy. These are decisions which only the political leadership must take. The chief minister and his senior ministers must deliberate about these things before these kind of gazettes are issued.
5: Whether it is TVK or DMK, they cannot use a Hindu slogan. How can they hurt the sentiments of Hindus? I am asking Udayanidhi Stalin or Mr. Vijay, I dare them to use any slogans of Muslims and Christians. They will not, because they want votes of minorities. That is minority appeasement. There is nothing wrong in hailing something, celebrating something. But you use religious words to attack someone, or in a degraded manner, you cannot use these words. That is what we are saying. You are welcome to use Jai Kali, Om Kali, or Om Shakti, all these things. And you try to create awareness among public, there is no problem. But how can you use these words just to criticize someone? That is wrong, no?
0: A key question raised by TVK ally, the Congress, whether the bureaucracy is dictating terms to inexperienced leadership in the ruling TVK in Tamil Nadu, the party is yet to respond.

0: கொடுப்பை நான் கொடுத்தாரா கொடுக்கல. அதே மாதிரி வேலை இல்லா இளைஞர்களுக்கு மாசம் மாசம் 4500 ரூபாய் உதவித்தொகை ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷம் கொடுக்கறேன்னு இந்த முதலமைச்சர் சொன்னார், கொடுத்தாரா கொடுக்கல. அனைத்து இல்லங்களுக்கும் அனைத்து வீடுகளுக்கும் வருஷத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர் ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷம் கொடுப்பேன்னு சொன்னாரு, கொடுத்தாரா? இப்பதான் அதை பத்தி யோசிச்சிருக்கிறாரு. என்ன தெரியுமா சொல்லிருக்காரு, 3 கேஸ் சிலிண்டர் கொடுப்பேன், அதுவும் நான் எப்ப நினைக்கிறேனோ அப்பதான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தோட முக்கியம், விவசாயிகளுக்கு அனைத்து பயிர்கடனும் உடனடியாக தள்ளுபடி செய்வேன் சொன்னாரு, கொடுத்தாரா? எதையும் கொடுக்கல. அதே நேரத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கட்டு போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும்.
1: ஒரு ஸ்பெஷல் டீம் அறிவிச்சாரு, ஆனா இவங்க என்ன சொன்னாங்க, மாநில அரசு ஸ்பெஷல் டீம் அறிவிச்சா நாங்க ஏத்துக்க மாட்டோம், எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டு அதை கேட்டு வாங்கினாங்க, சிபிஐ விசாரணை வாங்கினாங்க. இன்னைக்கு அந்த சிபிஐ விசாரணை டெல்லியில் இருக்கிறதுனால தான் பாஜகவுக்கு ஒரு 1 நம்பர் அடிமையாக இன்னைக்கு இந்த முதலமைச்சர் டம்மி முதலமைச்சர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்.
2: This is a historic scheme which a lot of people were expecting as a like, because it is a Tamil sentiment, as Thai Mam is a Tamil sentiment and Tamil women's sentiment, and the CM has assured them like he'll be their Thai Maman and he'll be with their as a guardian, he'll safeguard the women and the children of this state, and that is the one assurance CM has given before the election.
3: They have donated a ring. I also appreciate it because women are happy. As a woman, I also should be happy because I should not come in between the happiness of the women. So I am a politician, even I am from an opposition party, I have to be with the women. But at the same time, 2 things I want to highlight here. One thing, they are opening the Tasmak shops. They are opening the bars, extending the bars. This ring should be permanently with the child and the mother. I am afraid this may go to a pawn shop and then it may go to Tasmak shop. Should not happen. It's an investment. But the investment should be an investment.
4: All right. With that, time for us to slip into a short break. Coming up on the other side, the opposition continues its protests against the Chief Election Commissioner. Stay tuned.
5: When others are warming up, I'm raring to go. The stories that matter, the stories that shape your life.
6: Hello and welcome to watching Prime 5 with me, Raisha Sehgal. What's that to be? How?
5: The show that sets the prime time agenda.
6: We'll be deep diving into this topic to tell you what's at stake.
5: Join me, Raisha Sehgal, on Prime 5 weekdays at 5 p.m. only on NDTV, when it really matters.
7: You watch us, viewer, you trust us, and now your vote can speak for what we mean to you. Vote for NDTV at the ITA Awards 2026. You've got that power. Your support has always been an important part of NDTV's journey, and at the ITA Awards 2026, we are asking for your vote. Vote for NDTV and show your support for the journalism that you trust, the journalism that matters. It will just take a few moments, and every vote means a great deal to us. So do vote, share the link, and cheer for NDTV.
8: 26th Indian Television Academy Awards. Online voting now open. Log on to ita2026.indiantelevisionacademy.com/NDTV. Vote for the channel you trust. NDTV, when it really matters.
9: I've spent a lifetime winning points with instinct, touch, and timing. The sport may change, the champion's instinct doesn't. On the golf course, it's still about touch, precision, and delivering under pressure. I'll be chasing the perfect shot at the NDTV AM Green IGPL Golf Pro-Am. Season 2, bigger, better, game on.
8: The NDTV AM Green IGPL Golf Pro-Am. Tee off, 3rd October. Kutub Golf Course, Delhi.
10: A healthier India doesn't happen in a day.
11: It starts with the health choices that we make every day.
12: Har ghar tak sehat ki sahi jankari pahunche aur har haath mein ho behtar
5: सेहत का अधिकार.
10: Because Banega Swasth India is just not about living longer.
7: It's about living healthier, feeling alive and making every day count.
5: One informed choice or a healthier action.
10: Giving better health in more hands every day.

0: அவங்களே அழிச்சுக்குவாங்க. திமுகவை அழிக்க வந்தவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்.
1: பாயிண்ட் இஸ் தட் திஸ் இஸ் அ கவர்மெண்ட்.